ஜாகர்களே, தோலும் இன வாழுதா மாத்தவெளி சீசுவதாரை சோர்வை பதி மாசிகாசிக்கே தாபுர்காம். அச்சா ஜி, இவளுக்கு தாக பர மக்கூலா அவள் ஹுதாச்சி மோசம் போலி தரா தாக பரத சர சரியோ மேகமே மோசமியாத் பில்குல் வேலி தீச்சே ரத்லோன்கே சலர்விஜ் கிண்டே தவரான்கே முல்க முக்தலேஃபே லக்கேக்கே மோசம் சுக்கும் தாபா கரமி ஓசன் இலக்குக்கு இது பாரான் சுக்கும் தேம் காந்தே பதேகி ஹைபர் பக்துன்ஹா ஹம்தே ஹைபர் பகான் கி தீர் சவாத் சித்ரால் கோ இஹ்சான் உபட்டக்ராம் கி முக்தலேஃப் இலக்கே கி பத்தீஸ் ஹோகானு சரா தப்ரக் பிரக்கு சரா த பாரான் இம் காந்தே சித்தம்பர் 15 தாரீக் மோசம் சுகம் தான் பதா லட்சுமி மோசம் சுகம் தான் பதா லட்சுமி நார்மல் மோசம் இன்ஷா ஷுரு கீஜி பாகிஸ்தான் பாஸ் கர்ஸ் சுகம் தி ரவானி ஹபர் தெரி ரவானி தி நொக்கசி சி மத்லப் தா நூறு சுபே பாகிஸ்தான் கி ஜோடி சி சிக்கம் நன் சப பாகிஸ்தான் முக்தலிஃப் மசாயல் சுகம் தி ஷிகார் தாய் ஆயா த நவி சுபே சரபா தா மசாயல் சிக்கம் தி கனா நோ தா பஹல் சி ஓகே நா தா பாத் கி பத்தி லகி ஜி ஹோ ஃபில் ஹால் சுகம் தி மோ பக்கியால் கஜி ஸ்டார்ட் சுகம் தாக இஸ்லாமாபாத் நோ ஹலி மத்தலப் சிக்கும் கேபிட்டல் ஆஃப் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் நாகைக்கு நவிய சுபே ஜுடதலே மத்தலே காந்தை தாசிபாபாத் கி மசீத் நூறு சுபே ஹம் ஜுடி ஜி தா ஹபர் பில்கு ரவானா தே ஹேர் கசி ரவான் வருசுகே சாயா பாகிஸ்தான் சிக்கும் தாம் மசாயல் தி ததே ஹல் நவி சுபே தாயா ஓகேனா தாம் பாத் கி பத்த லகி ஜி خیر سہی برگام کی خبر تیری کی جی کال طرف تھا ہر برگام کی کال سے ملے بھی تو اس میسیجز ودین لا کالز دائیں برگام حصہ بھی کال سے ملو برگام کی 0927291292 یعنی کہ پی ٹی سی نمبر سے کم دائیں اگے میرا پروگرام کی کال سے ملی جی دین لوا میسیجز سے کم دی دا 8583 بنے او میسیجز البلش کی انتظار کوئے اچھا جی کال تر پروگرام سے کال سے ملے بھی کسی وکال بنے فرسٹ کالر آف دا شو سو کو دیکھ کم دینا دی السلام علیکم